தங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.

0: கண்ணனை உணரட்டு, மேக வசந்தம் புலரட்டு.
1: உணர்கண்ணனை
0: நிறைய டங்கனை நிறையட்டு, ஹரித விப்ளவம் படரட்டு.